வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிராமம், ஒரு மயானம், ஆனால் அதன் கீழே பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நூற்றுக்கணக்கான மனிதர்களின் எலும்புக்கூடுகள். ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு குழந்தை,

குறித்த இலங்கை உள்நாட்டு போர் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை பெரிதும் பாதித்திருந்தது. 1983 நடைபெற்ற கருப்பு ஜூலை கலவரம் ஆயிரக்கணக்கான தமிழர்களை இடம்பெயரச் செய்தது. அதன் பின்னர் பல ஆண்டுகள் ராணுவ நடவடிக்கைகள், குண்டுவெடிப்புகள், காணாமல் போனோர், கட்டாய இடம்பெயர்வுகள் என்பவை தொடர்ந்து நடந்தன. 1995 இலங்கை ராணுவம் ஆபரேஷன் ரிவிரசம் மூலம் யாழ்ப்பாணத்தை மீண்டும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் பிறகு பலர் கைது செய்யப்பட்டதாகவும், அதன் பிறகு வரவில்லை அவர்கள் திரும்பியெனவும் குடும்பங்கள் கூறத் தொடங்கின. இலங்கையில் காணாமல் போனோரின் சரியான எண்ணிக்கை இன்னும் விவாதத்திற்குரியது. பல்வேறு சர்வதேச அறிக்கைகள் மற்றும் அரசாங்க ஆவணங்களில் ஆயிரக்கணக்கானோர், சில மதிப்பீடுகளில் 10,000 காணாமல் போனவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இன்று வரை பல குடும்பங்கள் "எங்கள் மகன் எங்கே, என் கணவர் உயிரோடா, என் மகள் என்ன ஆனால்" என்ற பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 1996 செப்டம்பர் மாதம் 7 18 வயது நிரம்பிய உயர்கல்வி தேர்வை முடித்துவிட்டு திரும்பிய மாணவி கிருஷாந்தி குமாரசாமி யாழ்ப்பாணத்தின் கைதடி பகுதியில் இருந்த ராணுவ சோதனை சாவடியை கடக்கும் பொழுது அவர் காணாமல் போனார். பின்னர் தெரிய வந்தது அவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்று. அவரை தேடி வந்தவர்களான அவரது தாய், சகோதரர், குடும்ப நண்பர் மூவரும் பின்னர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கின் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட ராணுவ வீரர்களின் ஒருவரான லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ச ஒரு அதிர்ச்சி தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அவர் கூறியது, செம்மணி பகுதியில் 300 முதல் 400 வரை உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு வாக்கியம் இலங்கையின் மிகப்பெரிய மனித உரிமை விசாரணைகளில் ஒன்றிய ஆரம்பித்தது. 1999 சர்வதேச கவனத்தின் கீழ் நீதிமன்ற உத்தரவின்படி செம்மணியில் அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டது. முதல் கட்ட அகழ்வாய்விலேயே 15 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சில உடல்களில் கைகள் கட்டப்பட்டிருந்தன, கண்கள் மூடப்பட்டிருந்ததாகவும், வன்முறைக்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் தடயவியல் ஆய்வாளர்கள் பதிவு செய்தனர். பலர் எதிர்பார்த்திருந்த இந்த விசாரணை நிறுத்தப்பட்டது. 300 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் அகழ்வாய்வு குறுகிய பகுதியில் மட்டுமே நடந்தது. பின்னர் அரசியல் மாற்றங்கள், பாதுகாப்பு சூழ்நிலைகள், சட்ட நடைமுறைகள், வளங்களின் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து விசாரணை பல ஆண்டுகள் மந்தமானது. அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், இன்டர்நேஷனல் கமிஷன் ஃபார் ஜூரிஸ்ட், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் சுயாதீன விசாரணை, டிஎன்ஏ பரிசோதனை, காணாமல் போனோர் அடையாளம், குடும்பங்களுக்கு உண்மை வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தன. OMP, Office on Missing Person, 2018 இலங்கை அரசு அமைத்த ஒரு அமைப்பு உருவாகியது. இதன் நோக்கம் காணாமல் போனவர்களை பதிவு செய்தல், குடும்பங்களிடமிருந்து சாட்சியங்கள் பெறுதல், அடையாளம் காணுதல். ஆனால் பல குடும்பங்கள் விசாரணை போதுமான வேகத்தில் நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். 2025 செம்மணியில் மின் தகன நிலையம் அமைக்கும் பணியின் போது மனித எலும்புகள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் புதிய அகழ்வாய்வுக்கு அனுமதி வழங்கியது. புதிய அகழ்வாய்வில் பல மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றுடன் குழந்தைகளின் காலணிகள், பள்ளிப்பைகள், ஆடைகள், நாணயங்கள், தோட்டாக்கள், தனிப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிட்டுள்ளன. தடவியல் நிபுணர்கள் வயது, பாலினம், இறப்பு காலம், டிஎன்ஏ ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில எச்சங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கலாம் என்று ஆரம்ப கட்ட மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் பல அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. 2025-26 காலகட்டத்தில் பிபிசி, அசோசியேட்டட் பிரஸ், ராய்ட்டர்ஸ், அல் ஜசீரா, தி கார்டியன் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் செம்மணி அகழ்வாய்வை விரிவாக்க செய்தி வெளியிட்டன. இந்த உடல்கள் யாருடையது? இவர்கள் எப்போது இறந்தார்கள்? எப்படி இறந்தார்கள்? அவர்கள் காணாமல் போனவர்களா, போரில் உயிர்ந்தவர்களா, அல்லது வெறும் சம்பவங்களின் பலிகளா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை வழங்குவது நீதித்துறை மற்றும் தடவியல் விசாரணைகள் என்பதால் இறுதி முடிவுகள் இன்னும் எதிர்பார்க்கப்படுகின்றன. 30 ஒரு தாய் தன் மகன் திரும்பி வருவார் என்று காத்திருக்கின்றார். ஒரு மனைவி தன் கணவர் உயிரோடு இருக்கின்றாரா என்று தெரியாமல் வாழ்கின்றார். ஒரு குழந்தை தன் தந்தையை ஒருபோதும் பார்க்கவில்லை. செம்மணி அவர்களுக்கு ஒரு இடம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு கேள்வி, ஒரு கண்ணீர். செம்மணி புதைகுழி குறித்து பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. பல தமிழ் அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இது காணாமல் போன பொதுமக்களுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரமாக இருக்கலாம் என்று வலியுறுத்துகின்றன. மறுபுறம்
அதிகாரபூர்வ நிலைப்பாடு ஒவ்வொரு எச்சத்திற்கும் தடயவியல் மற்றும் சட்ட ரீதியான உறுதிப்படுத்தலே அவசியம் என்பதாகும். இந்த காரணத்தால்

உண்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை நோக்கிய விசாரணை இன்னும் தொடர்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாட்டின் வரலாறு அதன் வெற்றிகளால் மட்டுமல்ல, அது தனது கடந்த காலத்தின் உண்மைகளை எப்படி எதிர்கொள்கின்றது என்பதாலும் எழுதப்படுகின்றது. செம்மணி இன்று ஒரு மயானம் அல்ல, அது உண்மையை தேடும் ஒரு தேசத்தின் நினைவிடம். நீதிக்காக காத்திருக்கும் குடும்பங்களின் குரல், மறக்க கூடாத மனித வரலாற்றின் ஒரு பக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் உங்களுக்கு தெரியுமாவின் சிறப்பு அத்தியாயம். மீண்டும் இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள்.

0: Discerning mind, decisiveness, and the lack of greed.
1: எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர்.
2: எவ்வகை தேர்ச்சி பெற்றவரும் செயலாற்றலால் வேறுபடுவர்.
0: Even those selected carefully after multiple tests may be found inadequate in actual performance.
1: இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல்.
2: ஒருவரின் செயல் திறம் அறிந்து பணியை தர வேண்டும்.
0: Entrust jobs only to people with the appropriate skills and the needed means.

0: கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு ஃபேண்டஸ்டிக்.

0: பாவி பறக்கும் டிக்கட, அவ வந்ததனால பூக்கட.
1: குழந்தை ஏன் அழல்? ரஜினி முருகன் டீ குடுக்க சொன்னான்.

0: பொழுதி.
1: போடா
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா என்ன தெக்லிஸ்டோன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இரவின் மடியில் தேனினும் இனிய பாடல்களை உங்கள் செவிகளுக்கு ஊட்டும் இரவு நிகழ்ச்சி இது. கலிபோர்னியாவில் நேரம் இப்பொழுது 10:10. உங்கள் திங்கட்கிழமை இரவு நேரத்தை இனியதாக்க திரை இசை திலகம் கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசையில் உருவான பாடல்களை இன்றைய இரவின் வடியல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால

மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா, காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பாத்துதடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பாத்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம்.

1967 கந்தன் கருணை திரைப்படத்திற்கு சிறந்த இசை அமைத்ததற்காக இந்தியாவில் தேசிய விருதை பெற்ற கீதை மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வெளியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

பார்த்தேன். அதே பாவம், குரலிலும் அதே குடி, அதே கண். தாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தமா இருக்கும். அம்மா தாடம்மா, நீ பாடும்போது உணவு பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம்

1942 முதல் 1993 வரை திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்படங்களுக்கு இசையமைத்த பெருமையை பெற்ற கி வே மகாதேவன் அவர்களின் தேனிசை பாடல்களை இன்றைய இரவின் வடியில் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்தியாவில் இசையமைப்பாளருக்கான முதல் தேசிய விருதை பெற்ற கீவே மகாதேவன் அவர்களின் தேனிசைப்பாளர்களை இன்றைய இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

சகதேவன்

சண்டாக்கள் சொல்லு சண்டாக்கள் சண்டாக்கள் சண்டாக்கள் சண்டாக்கள் சண்டாக்கள் சண்டாக்கள் சண்டாக்கள் சண்டாக்கள் சண்டாக்கள்

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

ராஜா கூட மயங்கனும் கேட்டு ஆனாகப்பட்டரா ராஜா கூட மயங்கனும் கேட்டு அதை விட்டு

நேயர்கள், இதுவரை இரவின் வடிகள் நிகழ்ச்சியில் திரை இசை திலகம் கி வே மகாதேவன் அவர்களின் இசையில் உருவான இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் குரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கே மூச்சி.
1: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சண்மதி. சண்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சண்மதி. சண்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சண்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சண்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சண்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சண்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சண்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலை பள்ளி கல்வீரம்பாளையம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் வாழ்ந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்துல ஒரு காகம் வாழ்ந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்துல வாழணுன்ட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடல்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு. அதுக்கு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடுதலை விடமாட்டேன்னு சொல்லிடுச்சா. அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மரம் கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்த அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவில் கீழே விழுந்துருவேன்ட்டு. அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு 3 செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனைமரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.

காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பொப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றளிகளின் ஊடாக.

0: இந்த படித்துறையும் காணமேடா.
1: ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரு?
0: அவர் தான் வீட்டுக்கே போக மாட்டேனாரு. நம்மள மீறி எப்படா போவாரு? தலைய வச்சிருவாரு.
2: புண்ணுல துணிமணி படக்கூடாது. டாக்டர் எல்லாம் சேர்ந்து நாலு பக்கம் நாலு குச்சிய வச்சு கொட்ட போட்டு
0: அதா
2: கேக்குற அந்த குள்ள போயிருக்கானே டோரிக்கண்ணே?
0: ஆமா, அவன் தான் அனுப்பிச்சு விட்டான்.
2: உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானாவே? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்.
0: என்னே செஞ்சான்?
2: அந்த அண்டா ஆட்டைய போட்டு உங்க குடுத்து விட்டு படித்துறையில லேசா அசந்து படுத்திருந்தனா அப்ப கைலிக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு அந்த பய உள்ள ஒரு விறகு கிட்ட எடுத்து கதற கழுவா பாரு. அவன் அடிச்சடியில அங்கேயே வைக்க போட்டு விழுந்துட்டா. முடிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறேன்.
3: அப்புறம் என்ன ஆச்சு?
2: அப்புறம் என்ன ஆச்சு?
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாள் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டேய் டேய் ப்ளீஸ் டேய் டேய் அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டேய் ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்ற?

0: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்துட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்னடி கள்ள காட்டுற,

நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு

0: அம்மா பாரு எப்படி உருன்னு இருக்கு.
1: உங்க அப்பா மூஞ்சி பார்த்துட்டு அப்புறம் பேசு.
0: ஹே மாமா மாமா, இன்னொரு வாட்டி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: போடி

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: என்ன
1: வல்லவராய நம்ம மீது படையெடுத்து வருகிறார்.
0: தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை?
2: இன்ன என்ன பண்ணா, நாம் ஆங்கிலேயருக்கு வரி கொடுத்து ஆதரவா இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராயன் இரண்டு முறை ஓலை அனுப்பினான். வந்த புறாவை தாங்கள் வருத்தா தின்பது. இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ?
0: ஒரு சிறிய புறாவுக்கு போறா பெரிய அக்க போறாக அல்லவா இருக்கின்றது. அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது?
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: எவரது பேச்சிலும் உண்மையை உணர்வதே அறிவு.
2: True wisdom is the ability to carefully discern the truth.
0: என் பொருளவாக செலச்சொல்லித்தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு.
1: மனத்தில் பதியும் தெளிந்த பேச்சும் பிறர் பேச்சின் நுட்பம் காண்பதும் அறிவு.
2: The wise can express profound thoughts in simple terms and can also understand the complexities of what others say.
0: அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்.
1: அஞ்ச வேண்டியனவற்றிற்கு அஞ்சுதல் அறிவுடைமை, அஞ்சாமை அறிவின்மை.
2: The truly wise fear that which should be feared. Only idiots fear nothing.
0: எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய்.
1: துயர் வருமுன் காக்கும் அறிவுடையோர்க்கு அதிர்ச்சி தரும் துன்பம் இல்லை.
2: Read the signs, foresee and prevent trouble from happening. If you do, you will be saved from shocking surprises.

0: இந்த பயலிகளை நம்பி பில்லு கூட கட்ட முடியாம ஆஸ்பத்திரி செவரேறி குச்சா ஒடி ஆடுறது. ஐயோ, இனிமே நம்ம தொழில முன்னேறணும்னா நம்ம தான் போராடணும்.
1: என்னடா
0: ராஜாத்தி, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வேணும்?
1: இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க.
0: சாக்லேட்டா? உனக்கு எதுவும் பிறந்த நாளா? நல்ல தீர்க்காய் சாருமா.

0: என்னது?
1: எப்ப அப்புறம் பேசுறப்பா,
0: ஏன் அழுகிற?
2: சாக்லேட்
1: புடிங்கிட்டு அம்மா
0: முளைச்சு இலையே விடல, எவ்வளவு பெரிய வேலை பாத்துட்டு போதுபத்தியா?
3: இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க.

0: மேகங்கறக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல்

0: தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை.
1: புகழும் வனப்பும் வறுமையால் கெடுமே.
2: Poverty can destroy ancestral honor.
0: இற்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும்.
1: பெரியோர்க்கும் கூட வறுமையால் சொல்லிழிவும் சோர்வும் வரும்.
2: One may be of noble lineage, but if poverty descends, one will have to bear slights which diminish the human spirit.
0: இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு.
1: இன்றும் தொடருமோ நேற்றைய வறுமை துன்பம்.
2: Poverty, it keeps me living like a dead person. Am I to continue in this agony?
0: நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது.
1: நெருப்பிலும் உறங்கலாம் வறுமையில் கண்ணுறங்கவே முடியாது.
2: It may be possible to sleep in the midst of flames, but it seems impossible to live in extreme poverty.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்.

நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தன்னார்வ நிறுவனமான அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் மற்றொரு அங்கமாக அமெரிக்காவில் இருந்து 24 மணி நேரம் இடைவிடாது தமிழ் முழக்கம் இட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வானொலி அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மட்டுக்கல் புதுசு. இதோ அடுத்த பாடலுக்கு அழைத்துச் செல்கின்றோம் உங்களை.

இப்படி சூடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம் பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நேர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்களை அவசரமா பாக்கணுமா? மேக்கப் ரூம்ல இருக்கா? ஏதோ பிரச்சனை போல் இருக்கு.
1: நானும் வரேன்.
0: இல்ல, நீங்க இருங்க.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான என் சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இந்திய சமையலுக்குள்ள போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முள்ளங்கி ஒரு சாலட் அப்படி செய்யறேன்னு நான் சொல்லித்தாரேன். எல்லாருக்கும் முள்ளங்கியை தெரியும். அது என்னென்னா இங்கே ரெடிஷ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ரெடிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது சிவப்பு கலரில் சின்ன சின்ன குண்டு குண்டாக அந்த வடிவிலேயும் இருக்குது, நீளமான வெள்ளை வடிவத்திலையும் இருக்குது. இதை வந்து அநியமான ஆக்கள் வந்து விரும்புகிற இல்லைன்னு சொன்னால் அதுக்குண்டான ஒரு பிரத்யேகமான ஒரு மனம் ஒன்று இருக்குதுன்னு ஒரு வாசம் ஒன்று இருக்குது. அது சிலருக்கு அந்த வாசம் பிடிக்கிற இல்லை. ஆனால் சில வேலை நாங்கள் செய்யக்கில் சமைக்கலையோ சாலட் வடிவில் சாப்பிடக்கலையோ அந்த மனங்கள் தெரியாது. என்னென்னா நாங்கள் ஆட் பண்ணுற பொருட்களை பொறுத்து அதுக்கு அந்த மனங்கள் இல்லாமல் போகும். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டாக இருக்கிறன்றதை விட நிறைய சத்துக்கள், எங்களோட உடம்புக்கு தேவையான நிறைய பயன்தரும் சத்துக்கள் அடங்கி இருக்குது. இதில் நிறைய நீர் சத்து இருக்குது. அப்போ உங்களை வந்து இந்த சம்மர் நாள்லலாம் நீங்கள் இதை நிறைய சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுருக்கும். அதை விட இது ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீனில் புற்றுநோய்க அதை ப்ரொவென்ட் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கான சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்லீரல், மற்றது ஹார்ட், அதாவது இதயம், இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லமென்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த முள்ளங்கியை சாப்பிட்றதால எங்களுக்கு நிறைய நார்ச்சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி இதெல்லாம் அதில் நிறைய இருக்குது. இது வந்து இந்த சளி, இருமல் அதெல்லாம் இந்த விண்டருக்குல வர அந்த நேரங்களில் இதை நிறைய சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இருமல் சளிகளையும் இல்லாமாக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா உணவில் சாப்பிட்டு வர்றது எங்களோட உடம்புக்கு ஆரோக்கியம். இப்போ அந்த முள்ளங்கியை வச்சு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வந்து ஒரு சாலட். இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும், பார்க்க பாவண்ட மாதிரி இருக்கும். அதை விட டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரிய சிம்பிளாக செய்துட்டு போகலாம். டெய்லி எங்களோட உணவில் இந்த வடிவில் எடுக்கல எதையுமே நாங்கள் லூஸ் பண்ணாமல் வைட்டமின் சி எல்லாம் குக் பண்ணிக்கலாம் போயிடும் என்ன, அந்த சூடு படையக்கில் வைட்டமின் சி எல்லாம் கரைஞ்சிடும் என்ன. அப்போ கொஞ்சம் தான் எங்களுக்கு கிடைக்கும். இப்படி சாலட் வடிவில் சாப்பிடக்கல அவ்வளவு சத்தம் அப்படியே எங்களுக்கு கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்போ நாங்கள் தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி ஒன்று, ஒரு சின்ன நாடு தான் காணும். இது இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 6 பேருக்கான ரெசிபி, 6 பேருக்கான ரெசிபி. நல்ல ஃபேமாக இருக்கணும், நல்ல ஃபேமாக புதுக்கிழங்காக இருந்தால் நல்லா. அடுத்து ஒரு நல்ல கேரட், அதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் இதை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட போயிக்கல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அது பச்சையாக சாப்பிடக்கல ருசியாக இருக்கும். வெங்காயம், வெள்ளை கலர் பம்பாய் வெங்காயம் வந்து ஒயிட்டோ எல்லோவோ அது வந்து மீடியம் சைஸில் 1, பச்சை மிளகாய் 2, தேசிக்காய் அந்த புளி, தேசி புளி வந்து 1 மேசக்கரண்டியிலிருந்து. நீங்கள் உங்களோட புளிப்பு கொஞ்சம் கூட தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம், அது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. அடுத்து தக்காளி, தக்காளி நல்ல ஃபேமாக இருக்கணும், நல்ல கட்டியான தக்காளி, நல்ல பழுத்து நசியாமல் நல்ல ஃபேமாக இருக்கிற தக்காளி பழம் 1. உப்பு எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப, மிளகுதூள் 1/2 கரண்டி. நீங்கள் உங்களுக்கு கூட போடணும்னு சொன்னால் அது உங்களோட இது ஆப்ஷன், நீங்கள் வந்து இன்னும் கூட போடுறதுனாலும் போட்டுக்கொள்ளலாம் மிளகுதூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு பீலரை வச்சோ அல்லது கத்தியாலேயோ முள்ளங்கியை வடிவாக தோலை சீவி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா தோலெல்லாம் சீவி பின்பக்கத்தையும் வெட்டி முன்பக்கத்தையும் நுனியையும் வெட்டிட்டு வடிவாக முழுசாகவே கழுவுங்கோ. அதே மாதிரி இந்த கேரட்டையும் நல்ல முழுசாக வடிவாக கழுவுங்கோ, சீவி போட்டு நல்லா முழுசாகவே கழுவுங்க, வெட்டி போட்டு கழுவாதீங்கோ. கழுவிட்டு அதை ஒரு நேப்கின் வச்சுட்டு வடிவாக துடைச்சி எடுத்துருங்க. எடுத்து அதை வச்சுட்டு இதை நீங்கள் மெல்லிய ஸ்லைஸ் பண்ணுங்க. முள்ளங்கிய நல்ல மெல்லிய மெல்லிசான பில்லை மாதிரி போடுங்க. அந்த ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிசாக வெட்டுங்க. வெட்டிட்டு அதை ஒரு அஞ்சாறாக அடுக்குங்க. அஞ்சாறு பீஸை ஒன்று ஒன்றா வச்சு அடுக்குங்க, அல்லது கிணக்க பீஸ் வச்சுட்டு நீங்கள் வெட்டக்கூடிய ஆக்கள் இருந்தாலும் வெட்டலாம். அப்படி வடிவாக அடுக்கிட்டு அதை நல்ல மெல்லிய மெல்லிய மெல்லிய துண்டாக அப்படியே வெட்டுங்க. நீளமாகவே எல்லாம் ஒரே அளவில் வெட்டுங்க. அதே மாதிரி கேரட்டையும் அதிர நீளத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய துண்டாக போட்டுட்டு, ஏன்னா ரவுண்டாக வெட்டேலாது என்ன சின்ன சின்ன துண்டாக வேணும், அதை நீளத்துண்டாக வெட்டிட்டு அதையும் அந்த முள்ளங்கிற சைஸுக்கே வடிவாக வெட்டுங்க. எல்லாம் ஒரே அளவில் இருக்கட்டும். அதே மாதிரி வெங்காயம், வெங்காயத்தை நல்லா அதே அளவில் வெட்டுங்க. வெட்டிட்டு நீங்கள் கிணக்க வெங்காயம் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இதில் பாதி போட்டாலே உங்களுக்கு காணும். அதே மாதிரி நீளமாக வெட்டுங்க. அதை மாதிரியே பச்சை மிளகாயையும் நல்ல நீளமாக வெட்டிட்டு மெல்லிசு மெல்லிசாக அதே நீளத்துண்டாக போடுங்க. அப்போ எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். பச்சை, ஆரேஞ்ச், வெள்ளண்டு சீரைக்கெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும் பார்க்க. அதை ஒரு போலில் போடுங்க. எல்லாத்தையும் வெட்டின எல்லாத்தையும் ஒரு போலில் போடுங்க. இதை போட்டுட்டு தக்காளி பழம், தக்காளி பழத்தை முழுசாகவே அந்த தோலை மட்டும் உள்ளிட விட்டுட்டு அந்த தோல் பக்கத்தை மட்டும் அப்படியே வடிவாக அந்த தசையை மட்டும் மேல் தசையை மட்டும் விடுங்க. அப்படி உங்களுக்கு அப்படி அந்த சீவி ஸ்லைஸ் பண்ணி எடுக்க இயலாதாக்கள் நீங்கள் ரெண்டாக வெட்டிகிட்டே அதை கோர் பண்ணி எடுக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற உள்ளிட எடுத்துட்டு அந்த ஒரு வரம்பு மாரி இருக்கும் அதையும் நீங்கள் அதை எடுத்து போட்டு இதே மாதிரியே மெல்லிசு மெல்லிசாக வெட்டுங்க. நீள நீளமாக வெட்டி அதையும் போடுங்க. அதோட இந்த அந்த உள்ளுடு உள்ளுட போட்டிங்கன்னா தண்ணி மாதிரி போகும். நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அதை வந்து வேறு கறிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ தக்காளி, கேரட், முள்ளங்கி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒன்றாக வச்சுருக்குறீங்க. இந்த நேரம் அதுக்குள்ளே அதை வடிவாக கலவுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்துட்டு அதுக்குள்ளே இப்போ உப்பு, தேசி புளி, மிளகுதூள் மூண்டையும் போட்டு நல்லா பிரட்டுங்க. நல்லா கையால் வடிவாக பிரட்டி எல்லா பக்கமும் வடிவாக பிடிக்கிற மாதிரி பிரட்டிட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வடிவாக உள்ளுக்குள்ளே ஊறிடும். அந்த கிழங்குக்குள்ளே நல்லா உறிஞ்சி எடுத்துடும் உப்பு புளிப்பெல்லாம். அதை நீங்கள் வடிவாக சாப்பிடுக்கலாம். நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை இறைச்சி கறி, சிக்கன் கறிகளோடு வச்சு, சோறோடு வச்சு சாப்பிடலாம் நீங்கள். இல்லாட்டி சும்மாவே சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். மற்ற ஈஸியான ஒரு சலட் இதை நாங்கள் வேலைக்கு போக்குலையும் எடுத்து கொண்டு போகலாம். அந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரியாக அந்த விகர் மனம், விகர்மன்னு சொல்கிற அந்த மாதிரியான ஒரு மனமும் இருக்காது. வாய்க்கில் நீங்கள் சப்பி சாப்பிடுக்கல, நல்ல உப்பு புளிப்பெல்லாம் ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கோ, ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கோ, உங்களோட அபிப்பிராயங்களை வானொலிக்கு தாங்கோ. உங்களோட அபிப்பிராயங்கள் எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் முள்ளங்கி சாலட் எப்படி செய்வதென்று உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியோ குரோச்சஸிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது உங்களுக்காக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட். டும் டும் டும் மக்கடம் டம் டமக்கடும் டும் டும் டும் மக்கடம் டம் டமக்கடும் டும் டும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி தமிழங்கள் மூச்சு.

நீங்கள் தற்போது கேட்டு மகிழ இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

அதில் ஒரு சொந்தம் தென்றல் அது தரும் சந்தம் சேரும் அதில் ஒரு சொந்தம் துளிர்விடும் ஆசை ஆடியது தொடர்ந்தொரு ராகம்.

நேரில் வணக்கம். இந்த வாரம் இடம்பெற்ற உலகின் முக்கிய செய்திகள் இதோ உங்களுக்காக. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் வாயிலாக உலக அரசியலில் புதிய கூட்டணிகள், காசாவில் அமைதிக்கான புதிய முயற்சி, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம், சீனாவை தாக்கிய சக்தி வாய்ந்த புயல், தாய்வானின் அதிகரிக்கும் பாதுகாப்பு செலவு, வங்கதேசத்தின் முதலாளர் பிரதமர் ஷேக் ஹசீனாவை சுற்றியுள்ள புதிய சர்ச்சை, அத்தோடு அமெரிக்க கால்பந்து அணியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த வார உலகின் முக்கிய செய்திகளை இனி பார்க்கலாம். காசாவில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய அமெரிக்க முயற்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முன்வைத்துள்ள புதிய 15 அம்ச திட்டம் ஹமாஸ் ஆயுதங்களை கையொடுவதற்கும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் படிப்படியாக காசாவிலிருந்து வெளியேறுவதற்கும் வழிவகுக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் ஒரு பகுதியாக காசாவை நிர்வகிக்க புதிய பலஸ்தீனியன் டெக்னோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் பாதுகாப்புக்காக இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் என்ற திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் இங்கேதான் முக்கியமான பிரச்சினை. ஹமாஸ் திட்டத்தின் அடிப்படையை ஏற்றுக்கொண்டதாக கூறுகின்றது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதை ஏற்க மறுத்துள்ளார். அவரது நிலைப்பாடு தெளிவானது. ஹமாஸ் முழுமையாக ஆயுதங்களை கைவிடும் வரை இஸ்ரேல் படைகள் பின்வாங்காது. இதனால் அமைதிக்கான பாதை திறக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது மீண்டும் ஒரு புதிய முட்டுக்கட்டை உருவாகியிருக்கின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒரு போரை முடிப்பது போரை தொடங்குவதை விட சில நேரங்களில் மிகவும் கடினமானது. மத்திய கிழக்கில் இன்னும் ஒரு முக்கியமான மாற்றம். சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் துருக்கி ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதற்கு மெகா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக மூன்று நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டில் மீது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மூன்று நாடுகள் மீதான தாக்குதலாக கருதப்படும். துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹலீன் ஃபைடன் இந்த ஏற்பாட்டை நேட்டோவில் ஆர்டிகல் 5 தொழில்நுட்ப ரீதியாக ஒப்பிடலாம் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த கூட்டணி குறிப்பாக ஈரானுக்கு எதிரானது அல்ல என்றும் துருக்கி தெரிவித்திருக்கின்றது. எதிர்காலத்தில் எகிப்த் உள்ளிட்ட பிற நாடுகளும் இந்த அமைப்பில் இணையக்கூடும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய இடமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தற்பொழுது மீண்டும் மக்களின் கவனத்துக்கு வந்திருக்கின்றது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிசக்தி கடல்வழிகளில் ஒன்றாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கின்றது. ஈரான் அமெரிக்க மோதலின் பின்னணியில் இந்த கடல்வழியின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து குறித்து தொடர்ந்து பதற்றம் நிலவுகின்றது. ஈரான் தனது நிலைப்பாடுகளை முன்வைக்கின்றது, அமெரிக்காவும் தனது நிபந்தனைகளை முன்வைக்கின்றது. இதற்கிடையில் உலக நாடுகள் ஒரு விடயத்தை உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றது. ஹார்மஸ் வழியாக எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? இதுதான் உலக நாடுகளின் கேள்வியாக இருக்கின்றது. சீனாவை தாக்கிய டைஃபோன் டால்பின் என்ற சக்தி வாய்ந்த புயல் ஜென்பிங் மாகாணத்தை தாக்கியிருக்கின்றது. சுமார் 151 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு காற்று வீசியிருக்கின்றது. 1 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தாய்வானின் பாதுகாப்பு செலவு மீண்டும் அதிகரிக்கின்றது. தாய்வான் தனது 2027 பாதுகாப்பு செலவை 16% அதிகரித்திருக்கின்றது. மொத்த பாதுகாப்பு செலவு முதன்முறையாக 1 டிரில்லியன் தாய்வானிய டாலராக வந்திருக்கின்றது. தற்பொழுது சீனாவிடமிருந்து அதிகரித்து வரும் ராணுவ மற்றும் அரசியல் அழுத்தம் காரணமாக தாய்வான் தனது ராணுவத்தை நவீனப்படுத்துவதிலும் உள்நாட்டு சபரின் உள்ளிட்ட பாதுகாப்பு திட்டங்களிலும் கவனம் செலுத்துகின்றது. வங்கதேச அரசியலிலும் பதற்றம் தொடர்கின்றது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்து ஒரு இனிய வழியினூடாக தன் கருத்துக்களை முன்வைக்க திட்டமிட்டிருக்கின்றார். அவரது அரசியல் பேச்சுக்களை ஒளிபரப்பவோ வெளியிடவோ வேண்டாம் என்று வங்கதேச ஊடகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றார். ஷேக் ஹசீனா 2024 மாணவர் போராட்டங்களுக்கு பிறகு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். அமெரிக்க கால்பந்து ரசிகர்களுக்கு முக்கியமான அறிவிப்பாக மொரிசோ பொச்சினோ என்ற அமெரிக்க ஆண்கள் தேசிய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியினராக 2030 வரை தொடர இருக்கிறார். 2026 உலக கோப்பையில் அமெரிக்க அணி தனது குரூப்பில் முதலிடம் பிடித்திருந்தது. ரவுண்ட் 32 பொஸ்னியாவை வீழ்த்தியது. ஆனால் தொடர் சுற்றில் பெல்ஜியம் அணியிடம் 4-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. இப்பொழுது பொச்சினோவில் இலக்கு தெளிவாக இருக்கின்றது. 2030 உலக கிண்ணத்தில் அமெரிக்காவின் கால்பந்து வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. சரி நேர்களை, இது இந்த வாரத்துக்குரிய உலகின் முக்கிய தகவல்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகல பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

0: திருடினது யாரும் கண்டுபிடிச்சது சார்.
1: யாரியா?
0: சுமோ சார்.
1: யோ, திருடு போனது குவாலிசியா
0: சார்? திருடினது சுமோ சார்.
1: யோ, காரே எங்கேயாவது காரை திருடுமாயா?
0: அது காரோட பேர் இல்ல சார், ஒரு ஆளோட பேரு. யோ சுமோ, கூட்டு வாயா.
2: யோ யாயா தள்ளி விடுற, அவர் முன்னால பிலிம் கட்டுறியா? அவரே ஒரு பிலிம்.
1: உனக்கு ஆற தெரியுமா?
2: ஆறும் தெரியாது, ஏழும் தெரியாது, எட்டு தெரியும், ஒன்பது தெரியும், பத்து தெரியும்.
1: ஏய், நம்பர் சொல்லி அந்த கிண்டல பண்ற
2: சார். என்ன சார் பேசி பேசுறீங்க? செவலின் ரோட்ல போய்க்கு கூட்டி ஆறு தெரியுமா, ஏழு தெரியுமா, என்ன அர்த்தம்? அவன் வேலை ரோட தெரியும்.
1: போலீஸ் ஸ்டேஷன்
2: சொல்றது சார். சொல்ற இப்ப ஆறு எங்க இருக்கான்னு சொல்லலாம்
1: தானே? ஆமா.
2: வாங்க சார், வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பிய கட்டி கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க.
0: அப்பயே
2: தெரியாது.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ சொல்ல.

0: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
2: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: என்னை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
1: சரி என்ன பண்ணலாம்?
0: வா இங்க, என்னை பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
2: என்ன சொல்றது?
0: எதையாச்சும் சொல்லியா
2: சார்? ஒரு கேனா
0: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
1: என்ன இடையா
0: சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற?
1: உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார்.
0: சிரிப்பு போலீஸா? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

ஓலகுடிசை நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாத்தாங்காலு இருக்குது. அச்சோ மூணு போகம் ஒரு போகம்

0: நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது.
1: என்ன உழைப்பு!
0: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க
2: வாங்க.
0: என்ன உங்க நான் அடிக்கடி பாக்குறேன்?
2: உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்?
0: எந்த ஊர் நமக்கு?
2: நமக்கு செங்கோட்டை.
0: நமக்கு இந்த ஊர் தான் குற்றாலம்.
2: அப்படியா?
0: குட்டிச்சவரு, முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடையப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க.
2: நம்மளுக்கு அதே
0: வண்டிதானா? சரி, அது இருக்கட்ட. என்ன வியாபாரம் பண்றீங்க?
2: நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியிலதான் ஏத்தி கடையடையா போட்டுக்கிட்டு தெரியுது. நீங்க
0: நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க, வியாபாரத்துக்கு எல்லாம் எந்த முயற்சி எடுக்கல.
2: அதுதே நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம்
0: தானே. என்ன தபாச்சா பேசுறாரு மாதிரி?
2: அப்புறம் என்ன கொடுக்குது?
0: இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அது கொடுத்துக்கிட்டு இருக்கா?
2: அதை கேட்கல. மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு
0: கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுன்னு. ஏயா,
3: எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க?
0: வண்டி 5 கிலோமீட்டர் கூட குடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு போய் ஏன் ஊரா ஓ ஊரா பாப்பண்டு போற? பெரிய ஊர் கலவரத்தை எடுத்துட்டுவானோ? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊர்வம் எடுத்து விடுறாங்களா? நம்ம இடத்த காலி பண்ணிருந்தது நல்லது. ஏன்னா வந்தாலும் வந்துருவாங்க. அண்ணா, எவ்வளவு வந்து கேட்டா இது என் வண்டி இல்லைன்னு சொல்லிருக்க? ரொம்ப நாளா அது இங்கே கிடக்குதுன்னு சொல்லிருக்கேன்னா எதுக்கு நீங்களும் கடை எடுத்துங்க? வந்துருவாங்க, வந்து தாஞ்சிடும்.
4: ஹாய், ஆர் யூ சிங்கிள்? பை மீ எ ட்ரிங்க். Let's go out, man. Your place or mine?

தமிழ் வானொலியர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: என்ன தெரியுமா?
1: எப்படி தெரியும்?
0: ஒரு விஷயம்
1: தெரியாம தெரியாம அடிச்சா
0: சொல்றான்
1: அண்ணன் சொல்றான். சொல்லுப்பா, சொல்லலன்னா பழைய மாதிரியே அண்ணன்னே ஆரம்பி.
0: அதாவது உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா?
1: ஆமா,
0: அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக் சிபாரிசு பண்றாங்க.
1: மருமகன் தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்ப உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போஸ்டிங்க முழுசா வச்சுக்க நாயா அலையறேன். இத புருஷா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்களா? அதுக்கு
2: என்னப்பா
1: என்ன போட்டு நான் அடப்பத்திரிச்சு போட்டப்பு? ஏன் இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க.
3: என்னமா கீழே சாத்தா
1: பேசிக்கிட்டு இருக்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்ப பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா?
3: மறுபடியும் அங்க என்னமா
1: சேர்த்துக்கிட்டீங்க மாமா? திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா?
2: மெதுவா பேசுங்க.
1: என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க?
2: அப்படி பேசுங்க.
1: கும்மிருவே கும்மி ஆம்பிட்டு வேற சொல்லி விட்டு. ஆமா,
2: எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா?
1: அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா?
2: இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல?
4: வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும்.
1: பிள்ளை பத்திரிக்கலாம் பிள்ளை.
2: உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்?
1: என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல
2: முடியும்
1: முடியாது.
3: என்னமா கீழே சாப்பிட
1: யாயா உயிரை வாங்குற? நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க? கேட்டுக்கிட்டா இருக்க நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி? இருக்கா நானும் காது வரைக்கும் மீசை வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விச வச்சிருவாங்களே.

0: ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற.
1: ஏய் மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி, டீல எச்சு துப்பி குடுத்துருவேன்.
0: ஐயா என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு, முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க. சரி கலவுருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி.
2: கல்லு எங்க போச்சு, கல்லு எங்க விழுந்திருக்கும்,
0: என்னடா
3: கல்ல காணமானே. அண்ணா இதோ இருக்கே அண்ணா, காக்கா ரத்தம் காய்த்தோட எஸ்கேப் ஆயிடுச்சுனே.
0: அப்ப இது என்ன?
4: கல்லெடுத்து
0: படுபாவிகளா, ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா? கொஞ்ச நேரத்துல டீக்கடைய டீக்கடை ஆக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே.
5: அமெரிக்க தமிழ் வானொலியர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள் கட்டுரைகள் .blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்குச் செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயலலை செய்பவர் தலைவர், செயலலை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து ஒழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்செருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில்

பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலம் தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று துங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளைஞரியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் கொண்ட தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு.
வரியார் குன்றியுவதே.

ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரலியருக்கும் பாணர்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அளி. அளி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அளி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறைகள் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து 79 டாலராக இருந்த நிறுவனத்தின் பங்கு 17 டாலராக சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்.
இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனின் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால் சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு
அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அழுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குறள். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும்.
மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடைஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: முதலாளி எப்பதான் வருவாரோ?
2: ஏன் அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானே போயிருக்காரு. ஒரு எஸ்டேட் போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது, வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன ஆனார்னு தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா ஏறி தரம் இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கிருப்பாரு.
3: ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும்.
2: ட்ரெயினை போட்டு விட்டாரு.
0: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஆசை எப்ப வந்தா என்ன? பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு.
2: Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight.
3: Yeah, my man,
2: hit it, check it.

n'irai pas.

0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம்?
1: பெரியார் காரணம்.
0: அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள்